அனந்தடியோ ரெண்டம்மாவம்மாரு இன்னல பெய்த மழைக்கின்னு குருத்தோரு தகரஞான் என்ன பெற்ற மண்ணே யாம் வந்து நின்ன மண்ணே எனக்கு வேண்டிதனம் தேடியோ ரெண்டம்மாவம்மாரு